நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் காதல் என்ற சொற்களில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதில் ஒரு என்னவென்று நான் சொல்ல வேண்டியது, காதல் என்ற சொற்களில் பாடல் வலம் வருது அல்லவா. காதல் என்பது எத்தனையோ வகை உண்டு. அன்பு, பாசம், கருணை, இப்படிப்பட்ட வெவ்வேறு ஒரு அர்த்தங்களும் உண்டு. இதில் எந்த வகையை சேர்ந்த பாடல்கள், காதல் என்பது என்ன, இதுதான் ஒரு குழப்பமாக இருக்கின்றது. ஒரு படத்தில் சொல்வார் பாக்யராஜ் அவர்கள், ஐ லவ் யூ காதல் என்றால் ஒரு அழகான வார்த்தை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த படம் விதி என்ற படத்தில் ஒரு வசனம் வரும். அதுபோல் ஒரு அழகான வார்த்தைகளுடன் அழகான அருமையான பாடல் நம் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கின்றது. பாடலை கேட்டு ரசிக்கலாமா? தொடக்கத்தில் தெய்வமகன் இந்த படத்திலிருந்து காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதோ டி எம் சௌந்தரராஜன் சுசிலாம்மா குரலில் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒழித்துச் சென்றது டி எம் சவுந்தரராஜன் சுசிலாமா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தம் பாடலை தொகுத்து அனுப்பிய அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பாடல் தரமான ஒளியில் இனிமையாக ஒழித்தது என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி, உங்கள் விருப்பத்தில்தான் இன்று பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நம் சபரி வானொலியில் கேட்டு ரசிப்போம் நாம் அனைவருமாக. நன்றி. அடுத்து உத்தரவின்றி உள்ளேவா இந்த படத்திலிருந்து சுசிலாமா குரல். காதல் காதல் என்று சொல்லி கண்ணன் வந்தானோ. எந்த கண்ணன்? நம் ஸ்ரீதர் தான் வருவார் இளம் மேடத்துக்கு, வேற யார்? இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான ஒரு அம்மிங் குரலில், ஆண் குரலில் சுசிலாமாவுடன் ஒழித்து சென்றது. அந்த அம்மிங் குரல் கொடுத்தவர் யார் என்று எனக்கு சரிவர தெரியவில்லை. பிபி ஸ்ரீனிவாசா என்று தெரியவில்லை. தெரிந்தால் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களை. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? சின்னத்தம்பி பெரிய தம்பி இந்த படத்திலிருந்து. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது. எஸ்பி பாலசுப்பிரமணியன், ஜானகி அம்மா குரல். இதோ இந்த பாடல்.

நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. பாலிபத்தில் காதலிக்க

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள் அழகாக கட்டிப்பிடித்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல் ஒரு சகோதரருடன். ஹலோ
1: ஹலோ.
0: வாங்க
1: கோவை ராஜேஷ்.
0: வாங்க வாங்க வாங்க.
1: அருமையான பாடல்களை கொடுத்துருக்காங்க அகிலா சகோதரி. சிறப்பான முறையில ஒரு கான்செப்ட்ல அழகா காதல் சம்பந்தப்பட்ட பாடல்களை சிறப்பா கொடுத்துருக்காங்க. சிறந்த பாடல்கள் கொடுத்திருக்கிறேன் அவங்களுக்கும் அதே போற நேர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. இதற்கு முன்பு நான் பேசியது கேட்கவில்லை என்று சகோதரி சொன்னார்கள். இப்பொழுது கேட்கிறது போல
1: ரெண்டு பாட்டுக்கு கேட்கலாம்.
0: பாடல் தான் ஒளி வந்தது, நான் பேசின வார்த்தைகள் வரவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். என்னவென்று தெரியவில்லை. இது காதல் என்பது இதற்கு பிடிக்கவில்லையோ என் தொலைபேசி கைபேசிக்கு ஐயோ, நீங்க அங்கிருந்து அவ்வளவு தூரம் போக வேண்டாமே. நீங்க இப்படியே நில்லுங்க, நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி சகோதரரே வாழ்த்தியதற்கு. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகான வார்த்தைகளுடன் தெரிவித்து சென்றார் நம் ராஜேஷ் ஐயா அவர்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, பாலும் பழமும் இந்த படத்திலிருந்து காதல் சிறகி காற்றினில் திரிந்ததோ இந்த பாடல், சுசீலம்மா குரலில் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் சுசிலாமா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. என்னவென்று தெரியவில்லை. நேயர்கள் உண்ட மயக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு தூங்குகிறார் போல. சரி, தூங்கட்டும் தூங்கட்டும். சரி, இதோ ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல் நம் நிகழ்ச்சியை பற்றி. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்க்கா.
0: ம், சொல்லுங்க.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லிட்டேன் எம்எஸ் ராஜேஸ்வரின்னு.
1: என்ன
0: நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி கோவை ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு சிறு உரையாடலை உரையாடி சென்றார், கேட்டோம். அடுத்து காதலர் தினம். இந்த படத்திலிருந்து காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னல்லதா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு ராஜேஸ்வரி சகோதரி அவர்கள் நம் நிகழ்ச்சி பற்றி உரையாடி சென்றதற்கு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள், காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் என்று வந்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், அழகான பாடல்கள், நன்றி, வாழ்த்துக்கள் மே உங்களுக்கு என்று. யார் இது? நன்றி விஜி சகோதரி தனிப்பக்கத்தில். அப்படிங்களா? சரி, பாடல் கேட்டால் சரிதான். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் காதல் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, திருநெல்வேலி, புதுக்குடி கற்பகோலி ஜெயேந்திரன், நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:49. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இனிமையான பாடல் அகிலா சகோதரியின் பாடல்கள் தேர்வு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இவ்வளோ நேரம் தூங்கி எழுந்து இப்பொழுதுதான் தூக்கம் தெளிந்தது போல மண்ட மேலே போட வேண்டும் காயத்ரியை. சரி, ஏதோ ஒன்று, பாடலை கேட்டீர்கள் அல்லவா, பதிவு போட்டீர்கள் அல்லவா, அதுவே மட்டற்ற மகிழ்ச்சி சகோதரி. சும்மா காமெடி, அவ்வளோதான், கோபம் கொள்ளாதீர்கள், சரிங்களா? அடுத்து ரோஜா படத்திலிருந்து காதல் ரோஜாவே, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அமைதியான சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார். மண்டை மேலே போடுவேன் என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காயத்ரி அவர்களுக்கு நன்றி என்று.

இந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து வாழ்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. காதல் ரோஜாவே பாடல் எஸ்பிபி அவர்கள் அவர்களின் அருமையான குரலில் கேட்க என்ன இனிமையாக உள்ளது. இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. ஆமாம், சூப்பர், நல்ல அழகான ஒரு பதிவு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அந்த காதல் ரோஜா படத்திற்காக பாடல்காக காயத்ரி போட்ட பதிவு உண்மைதான். உண்மைதான், காதலின் உருக்கத்தை குரலில் உணர்த்தி இருக்கிறார் நம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சூப்பர். காயத்ரி அவர்கள் ஹம்மிங் மிகவும் இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து கோபுர வாசலிலே இந்த படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், இந்த பாடல் வரும் நேரம் மாலை என்றே தெரிவித்துக் கொள்கலாம். ஆனால் பிற்பகல் 3:57 தான் இந்த பாடல் வலம் வர இருக்கின்றது. இன்னும் மாலை நேரத்திற்கு 3 நிமிடம் உள்ளது. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா? கோபுர வாசலிலே படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல். இதோ

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ராம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், காயத்ரி அவர்கள் பாடலை தேர்வு செய்த அகிலா சகோதரிக்கும், தொகுப்பாளினி நமது அனுசியா சகோதரிக்கும் மிகவும் நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி. அடுத்து காயத்ரி சகோதரி அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, மிக மிக அருமை, சூப்பர் என்றும் வாவ் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள், காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோறு, சூப்பரான பாடல். இந்த பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவு. அடுத்து ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை பூசப்பண்ணையா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். காதல் ரோஜாவை என்ற பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கும் பாடலை வழங்கிய அனுசியா சகோதரிக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பி பாலசுப்பிரமணியன் மெலோடி சாங்ஸ் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து இந்த கண்ணம்மா எஸ் என்று ஒரு நேயர் இணைந்துள்ளார்கள். இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் இந்த அளவுக்கு திருமுருக்கன், சாரி, எனக்கு இது தமிழில் பதிவிடுங்கள் நேயர் நேயரே. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் காதல் என்ற சொற்களில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா இவர்களுடன் திருநெல்வேலி, புதுக்குடி, கர்ப்பகவல்லி ஜெயேந்திரன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் மாலை 4:05. அடுத்து அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்திலிருந்து காதல் ஓவியம் பாடும் காவியம். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜானகி அம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், சித்தாத்தூரை சேர்ந்த திருஞானம் தமிழ்ச்செல்வி, இமயபாரதி விவேக், சித்தாத்தூர் வெம்பாக்கம் தாலுக்கா என்று ஆங்கிலத்தில் பதிவிட்டுள்ளார். அது எனக்கும் தெரியும், ஏனென்றால் ஒரு சில நேயர்களுக்கு தெரியாதல்லவா, அதற்கு தான் அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். வேற ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதற்கு பதிலும் நம் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் காயத்ரி அவர்களும் அழகாக தமிழ் டைப் பண்ணி அனுப்பியுள்ளார்கள். நன்றி. காதல் ஓவியம் பாடல் மிகவும் இனிமை, எல்லோருக்கும் பிடித்த பாடல் என்று இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு பாராட்டியுள்ளார் நம் காயத்ரி சகோதரி அவர்கள். அடடா ஆஹா சூப்பர் சாங் என்று பாராட்டி உள்ளார்கள் பாடலுக்கு. அடுத்து நம் நிகழ்ச்சியில் ஒரு இப்பொழுது இணைந்துள்ள, அவர் எப்பொழுதோ இணைந்தவர் தான், ஆனால் இன்று தான் நம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் வந்தது. அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, சொல்லுங்க தம்பி. மேடம்னே வேணாம், அக்கானே கூப்பிடுங்க. சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஆனால் இன்று தான் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கீங்க நம்ம சபரி வானொலி பற்றி. ஒரு சிறு உரையாட உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் என்ன ஊர் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அறிமுகப்படுத்திக்கோங்க. நானும் நாங்களும் அந்த குறிக்கோளை தான் வைத்துக் கொள்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு நாட்களில் இதய ராகம் நிகழ்ச்சி 3 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு அது என்னுடைய நிகழ்ச்சி தான் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பா. உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் பாடல் அனுப்பலாம். குறைந்தது ஒரு 12 இல்லை 13 பாடல்கள் அனுப்பினால் உங்களுடைய விருப்பத்தில் பாடல் வரும், சரிங்களா? ஓகே ஓகே. சித்தாத்துலாம் எப்படி இருக்கு வெயில்ல? ஆமா கண்டிப்பா. அன்பானவங்க, இயற்கை சார்ந்த இடங்க, நல்லா இருக்கும். அந்த குளத்து தண்ணி குடிச்சாவே பசி ஆறிவிடும். சரிங்க தம்பி, நன்றி நன்றி. நம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க, சரிங்களா? நன்றி நன்றி. ஓகேம்மா, நன்றிம்மா. என்ன நேயர்களே, நம் அருமை சித்தாத்தூர் தம்பி அவர்கள் உரையாடியதை கேட்டோம் அல்லவா. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் நம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, நிகழ்ச்சி முடியும் தருவாயில் வந்துள்ளார். அவருக்கு அங்கு வேலை, வேறு ஒன்றும் இல்லை, பாவம், பரவாயில்லை. அடுத்து கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள், அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து காதல் ஓவியம் அற்புதமான பாடல், இந்த பாடலை தேர்வு செய்த அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள் பாடலை கேட்டு ரசித்து. நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து பாடலுக்கு வருவோம்.

தம்பி எந்த ஊர், தம்பிக்கு எந்த ஊர், ஏனென்றால் இப்போ ஒரு தம்பியுடன் பேசினேன் அல்லவா, அந்த தம்பி ஞாபகத்தில் சென்று விட்டேன், மன்னிக்கவும். தம்பிக்கு எந்த ஊர், இந்த படத்திலிருந்து காதல் தீபம் ஒன்று ஏற்றினாலே. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றதல்லவா? காயத்ரி அவர்கள் தலைவர் பாடல் சூப்பர் சூப்பர் ஹிட் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், இளமையான ரஜினியை பார்க்க முடியும் இந்த பாடலில். ஆமாம், அதுதான் உண்மை. இந்த பாடலில் அந்த காதல் உணர்வை அழகாக முகத்தில் பிரபலித்து இருப்பார். இனிய பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து காயத்ரி அவர்கள், நான் அதிக முறை பார்த்த திரைப்படம் என்று பாராட்டி உள்ளார்கள். வேலை இல்லை, உங்க என்ன வேலை உங்களுக்கு, மண்ட மேலே போடணும். நன்றி. அடுத்து சித்தார்த்தூரை சேர்ந்த கண்ணம்மா அவந்த சகோதரர், நைஸ் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ.
0: வாமா, வாங்க வாங்க
1: சொல்லுங்க சகோதரி. வாங்க. அழகா வந்து காதலுடன் காதல்ன்ற தலைப்பில் அமைஞ்ச பாடல்களை தொகுத்து வழங்கிய அனுஷ்யா சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த
0: காதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு.
1: மனமார்ந்த நன்றிகள். அவ்வப்பொழுது இணையம் காதலில் காதலுக்கு இடையூறு செய்தாலும் தொகுப்பு ரொம்ப அழகா வழங்கினீங்க. அதுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு அளித்த தவறிய வானொலிக்கும் என்னோட நன்றி. ரசித்து பதிவு போட்ட பதிவு போடாம கேட்டுட்டு இருந்த அத்தனை சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த.
0: இதுதான் சூப்பரான ஒரு வார்த்தை, சூப்பர் சூப்பர். பாட்டு பாடலை கேட்கிறாங்க, ஆனா போடுவதற்கு மனசு வரவில்லை. என்னவோ அவர்களுக்குள் ஒரு தடுக்கின்றது. அவ்வளவுதான், பரவாயில்லை. கேட்டாலும் பரவாயில்லை, கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பதிவு போட்டாலும் பரவாயில்லை, போடவில்லை என்றாலும் பரவாயில்லை. நம் நிகழ்ச்சி நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு. ஆமா, அவ்வளவுதான், இதுதான். நன்றி நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்து விட்டோம். கழுகு படத்தில் இருந்து காதல் என்னும் கோவில் கட்டி வைத்தேன். அழகாக ஒரு சபரி வானொலியில் அந்த காதல் என்ற கோவிலை கட்டி வைத்து பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி சகோதரி, நன்றிம்மா. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? இதோ பாடலுக்கு செல்வோம். கழுகு படத்தில் இருந்து காதல் என்னும் கோவில் கட்டி வைத்தேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், சாரி, ஜெயச்சந்திரன் இவருடன், ஜெயச்சந்திரன் தான், ஜெயச்சந்திரன் தனித்து பாடிய பாடல் இதோ.

நம் நிகழ்ச்சி நிறை பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. கழுகு படத்தில் இருந்து பாடலை கேட்டு ரசித்து நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அகிலா ஸ்ரீதர் அவர்கள் காதலுடன் காதல் பாடல்களை வழங்கிய அனுசியா சகோதரிக்கு நன்றிகள். இசைப்பிரியர்கள் அனைவருக்கும் இந்த தொகுப்பு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அவ்வப்போது இணைய மறுத்தாலும் காதலில் குறுக்கிட்டாலும் இறுதியில் காதலை ஜெயிக்க வைத்துவிட்டார் அழகாக ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சி தொகுப்பை அளித்தது. வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று. ஆமாம், இப்பொழுது கூட பாருங்க, கடைசியில் கழுகு எங்கேயோ பறந்து விட்டது, ஆனால் ஓடிவா பிடித்து விட்டேன். இதுதான் ஒரு எப்படி சொல்வது. நன்றி நன்றி நன்றி சகோதரி. ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நன்றி என்றும் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். இதுவரை நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் காதல் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.